0: جشن استقلال دولتی تاجیکستان برای مردم شرفمند تاجیکستانی و کلی همزبانان مبارک باشد. پیشرفت و شکوفایی را برای وطن، سعادت و اقبال و موفقیت را برای هر کدام شما تمنا داریم. با افتخار از 35 سال استقلال، شرکت آب زلال. Реклама Дар Азия Плюс.
1: Когда-то все начиналось с простого я.
2: ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரால் இலங்கை தொடர்பான எழுத்துமூல அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயஹேர தெரிவித்தார். இதற்கான இலங்கை அரசாங்கத்தின் பதிலை ஜெனிவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி சுமித் தசநாயக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படைகளின் பணிக்குழாம் பிரதானி பதவியை நீக்குவதற்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று பிற்பகல் 5 மணிக்கு இடம்பெறவுள்ளது. முப்படையின் கூட்டு செயற்பாடுகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்வதற்காக பாதுகாப்பு படைகளின் பணிக்குழாம் பிரதானி பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு செலவினங்களை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் இவ்வாறானதொரு பதவி தொடர்ந்தும் அவசியமில்லை என்பதால் அந்த பதவியை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 கூடவுள்ளது. எல்லினோ நிலைமையுடன் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 154,167 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. 47,368 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியான வானிலையினால் பதுளை, மட்டக்களப்பு, மாத்தளை, அம்பாறை, ரத்தினபுரி, அனுராதபுரம், மணராங்கலை மற்றும் பொலநறுவை ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மணராங்கலை மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 42,429 பேர் மணராங்கலை மாவட்டத்தில் மாத்திரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு குடிநீரை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட உதவி செயலாளருமான பிரகீத் தனன்சூரிய குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 46,945 குடும்பங்களைச் சேர்ந்த 132,748 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.

தமிழும் சைவமும் தலை தூங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவின் ரதோற்சவம் இன்று இடம்பெற்று வருகின்றது. தேவர்களும் முனிவர்களும் தெளிந்தனல் ஞானிகளும் யாவரும் புகழ்ந்தேத்தும் ஓவிய பேரொழியை காண இருக்கண் போதுமன்றோ. நல்லூரில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் கந்த பெருமானின் பெருந்திருவிழாவின் 24வது நாளான இன்று ரதோற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. நல்லையம்பதியானின் ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் வீற்றிருக்கும் நல்லூர் சண்முகநாதருக்கும் தேவியர் இருவருக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து வேத மந்திர தோத்திர பாராயணங்கள் நடைபெற்று சண்முக பெருமான் ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டு காண்டாமணி ஓசையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் நல்லூரா அலங்காரா எனும் கோஷத்துடன் ரதோற்சவம் பக்திமயமாக நடைபெறுகின்றது. நானூறு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா தேசத்தின் சக்தியான சக்தி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது. அரிதிருமருகோன் நல்லையம்பதி நாயகனின் தீர்த்தோற்சவ திருவிழா நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: விளையாட்டு செய்திகள் வழங்கியது. தசாப்தங்கள் கடந்து தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தினோம். மேலும் நாடு முழுவதுமாக தேக்காப்பில் தேசிய பாதுகாப்பு கலனி ஃபாஷில் பர்பிள் வயர் விரைவில்.
1: நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பலமிக்க சிறந்த நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மற்றும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ளது.

0: அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
2: இப்போது
0: மட்டுமே முத்தோட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100 மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் பைனான்ஸ் பிஎல்சி வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் எடைக்கு உயர்ந்த மதிப்பீட்டுடன் அதிர்ஷ்ட குலுக்கலில் 1,000,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வெல்லுங்கள்.
1: மேலும் தகவல்களுக்கு 1369 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
3: உத்தரவாதம் கொண்டது ஐமா ஜென்னி பை லிபர்டி அல்ட்ரா லித்தியம் டெலிசோனிக் மொபிலிட்டியிடம் இருந்து.
0: வீட்டில் உணவு சமைக்கும் போது பதப்படுத்தப்பட்ட தேங்காய்பால், தேங்காய் பால்மா ஆகியவற்றை பயன்படுத்தி உயர்ந்த தரத்தில் சுகாதார பாதுகாப்புடன் உற்பத்தி செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட தேங்காய்பால், தேங்காய் பால்மா ஆகியவற்றை இன்றே பயன்படுத்துங்கள். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் செய்தி. இயற்கையின் சுவை நவீன தொழில்நுட்பத்தில் சிலோன் மஷ்ரூம், சத்தும் சுவையும் நிறைந்த காளான், காளான் அச்சாறு, சில்லி பேஸ்ட், வறுவல், சீஸ் கட்லட், ரோல்ஸ் என பல சுவையான தயாரிப்புகள். பிம்மல் பிளான்டேஷன், இயற்கை உணவின் புதிய தேர்வு.
4: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது. அம்ரிதா மனதெல்லாம் நிறையட்டும் நறுமணத்தா.
5: மிகப்பெரிய வீடு மற்றும் கட்டுமான கண்காட்சி செப்டம்பர் 11, 12, 13 ஆகிய திகதிகளில் BMICH காலை 10 முதல் இரவு 9 வரை வந்து அனுபவியுங்கள். ஏற்பாட்டாளர் மாஸ் எக்ஸிபிஷன் அண்ட் கன்வென்ஷன்.
6: தலைமுறை தலைமுறையாக உங்களை பலப்படுத்தினோம். சுவர்களுக்குள் மறைந்திருந்த எமது தரத்தை உங்கள் உயிராக நம்பினீர்கள். இன்று புதிய தொழில்நுட்பம் மற்றும் உயர்ந்த தரத்துடன் தேசிய பாதுகாப்பு கலனி ஃபாஷில் பர்பிள் வயர் இப்போது சந்தையில்.
5: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்சர்ஸ், சைபர் 1137-772-778.
3: வெளிநாட்டு செய்திகள்.
7: ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உருசுலா வோண்டலையனுக்கு கடிதம் ஒன்றினூடாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் இதனை வலியுறுத்தினார். சிறுவர்களின் மனநலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
8: வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கை பிரஜைகளுக்கு காணப்படும் சலுகைகள் தொடர்பில் தற்போது நாம் பார்க்கலாம். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறையாக பதிவு செய்து வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்காக பல நலன்புரி சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இலவச காப்புறுதி, கல்வி புலமை பரிசு, கைத்தொழில் மற்றும் சுயதொழில் கடன்கள், வீட்டு வசதி திட்டங்கள் என்பன அவற்றுள் செலவாகும். பணியகத்தில் பதிவு செய்யும் போது தொழிலாளர்களுக்கு இலவச காப்புறுதி வசதி வழங்கப்படுகின்றது. வெளிநாட்டில் பணிபுரியும் போது ஏற்படும் விபத்துகள், கடுமையான நோய்கள், அங்கவீனம் அல்லது மரணம் என்பனவற்றுக்கு இதன் மூலம் கணிசமான இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
9: கனவு மெய்ப்பட
10: கனவு மெய்ப்பட வழங்கியது.
11: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
5: ஏசியா அசெட் கொண்டு வரும் தங்க பாதுகாப்பு தங்க கடன் சேவையில் தற்போது இலங்கையிலேயே குறைந்த 1% வட்டி. பண அவசரத்திற்கு தங்க நகைகளை தெரியாத இடங்களில் அடகு வைக்காதீர்கள். முத்து நிறுவனத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு பங்காளர் ஏசியா அசெட் பைனான்ஸ். நாடு முழுவதும் 120 மேற்பட்ட கிளைகள் உள்ளதால் உங்களுக்கும் உங்களுடைய தங்க கடன் சேவைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும். அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்வோரை வரும் கையோடு அனுப்புவதும் இல்லை. மாதாந்த சீட்டெழுப்பில் கையடக்க தொலைபேசிகள், ரைஸ் குக்கர் மற்றும் 1,000,000 ரூபாய் பெறுவதையான பரிசுகளை உங்களுக்கு வெல்ல முடியும். இப்பொழுதே 13-69 அழையுங்கள்.
4: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது. அம்ரிதா மனதெல்லாம் நிறையட்டும் நறுமணத்தா.
0: வெனிலா பயிர் செய்கையின் முன்னோடிகளாக உலக நாடுகளுக்கு வெனிலாவை ஏற்றுமதி செய்யும் நம்மவர்களின் முயற்சியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. கோல்டன் அக்ரோ வென்சர்ஸ், இலக்கம் 567 கீழ் 2C கிங்ஸ் சிட்டி ஸ்கொயர், வைத்தியசாலை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் கால் பதித்துள்ளது.
2: அலங்காரக்கந்தனின் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் பழனி நியூஸ் ஃபஸ்டின் விசேட கலையகம்.

0: சிறப்பான பில்டிங் ஜாயின்ஸ் மெல்பா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: இதோ உங்களுக்கான இ விவாகனம் டாங்ஃபெங் பாக்ஸ், 5 சீட்டர் ஹேட்ச்பேக் உடன், ஸ்மார்ட்டான தொழில்நுட்பத்துடன், ஒரே சார்ஜில் 430 கிலோமீட்டர். டாங்ஃபெங் பாக்ஸ், தி ஸ்மார்ட்டஸ்ட் வே டு மூவ். இப்போதே உங்கள் டெஸ்ட் டிரைவுக்கு கால் பண்ணுங்க. 0474 76 76 276.
2: 150% வரையிலான விலை கழிவுடன் மனம் விரும்பியதை போன்று ஷாப்பிங் செய்யுங்கள். இன்றைய திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸுக்கு வாருங்கள். இந்த சலுகை செப்டம்பர் 30 வரை மட்டுமே.
3: குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி இப்போது 7 மாதங்களுக்கு 11% வட்டி.
4: AI-இன் எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்தும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் SLT மொபைல் இணைந்து முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 சிந்தனையாளர்கள், புத்தாக்கடர்கள் மற்றும் துறைசார் தலைவர்களை ஒன்றிணைத்து எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஐடியாக்களையும் தொழில்நுட்பங்களையும் ஆராய உள்ளது. 2026 செப்டம்பர் 25 முதல் 30 வரை நடைபெறும் இந்நிகழ்வின் உரையாடல்கள் மற்றும் முக்கிய அம்சங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய பிரவேசியுங்கள் AIExpo.lk.
5: அருமையான மில்க் டீயின் சுவையை அனுபவிக்க மில்க் மை டீ ஒன்று ட்ரை பண்ணுங்க.
6: ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பவோ பணம் பெறவோ தேவை என்றால் இருக்கவே இருக்கிறது செலன் வங்கியின் வெஸ்டர்ன் யூனியன் சேவை.
7: எனக்கு ஒரு தொதல் தான் தம்பி, இந்த 3000 எல்லாம் காசு.

0: நல்லூர் மண்ணோட வாசம் தமிழ் பேசும் மக்களோட மனசுல என்னைக்குமே வீசும். நல்லூர் தேர் திருவிழா உற்சாகத்துல நாள் முழுக்க நாம அத்தனை பேருமே ஓடிட்டு இருக்கோம். கந்தன் திருக்கூடத்திலிருந்து உங்களுக்காக யாழ் நேரலை 2026 சிறப்பாக வெற்றிகரமான 5வது நாளிலும் வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போனதுமே நம்ம மனசு கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், அப்பா வெளியில வெயில அலைஞ்சு திரிஞ்சிட்டோம், கூலா ரிலாக்ஸா நாம இருக்கணும் தானே. அந்த குழுமையான கம்ஃபர்ட்டுக்காக தான் நாங்க சொல்றோம், நீங்க அபான்ஸுக்கு இன்னைக்கே போயிட்டு எல்ஜி டுவெல் கூல் இன்வெர்டர் நீங்க ஏசி வாங்குங்க. ஏன்னா எல்ஜியோட இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் 70% வரையிலான மின்சார சமைப்பை நமக்கு தரக்கூடியது, 10 வருஷம் காம்ப்ரஸுக்கான உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அபான்ஸ் கிளைகள்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அபான்ஸ் எல்ஜி ஏசி.
1: Brand new என்றாலும் registered என்றாலும் முச்சக்கர வண்டி வாங்க Asset Line Finance தான். மீள் குறைந்த ஆவணங்கள் மற்றும் இலகுவான மீள் கொடுப்பு வசதிகள், விரைவில் புத்தகத்திற்கு அவசர கடனையும் பெறலாம். உங்கள் கனவு முச்சக்கர வண்டியை இன்றே பெற Asset Line Finance அலையுங்கள். 0114-7100 23 ஆண்டு கால நிகரற்ற நம்பிக்கை.

0: சிறப்பான தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
2: இப்போது
0: மட்டுமே முத்தோட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100 மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் பைனான்ஸ் PLC வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும்

0: பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் எடைக்கு உயர்ந்த மதிப்பீட்டுடன் அதிர்ஷ்ட குலுக்கலில் 1,000,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வெல்லுங்கள்.
1: மேலும் தகவல்களுக்கு 13.69 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
2: The voice of the people. மக்கள் குரல்
0: வழங்குவது
3: ஐவா லிபர்டியல் பிராலித்தியம் ஸ்மார்ட் ப்ளூடூத் ஆப் டிஜிட்டல் திறப்புடன் உட்பட சிறப்பம்சங்கள் பல. ஐவா ஜென்னி பைக் லிபர்டியல் பிராலித்தியம் டெலிசோனிக் மொபிலிட்டியிடம் இருந்து
4: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில். என்எல்பி ட்ரையல் ஒத்து மூலம் கையிலே காசு, ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு. தேசிய ரத்தர் சபை
5: The Motor Show 2026 September 11, 12, 13 தேதிகளில் BMICH-இல் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஏற்பாட்டாளர்கள் மாஸ் Exhibition and Convention.
6: மனித உடலின் இயக்கத்துக்கும் அனைத்து உயிரிகள் செயற்பாடுகளுக்கும் நீரானது இன்றியமையாத அடிப்படை மூலமாகும். உலகளாவிய பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இயற்கையின் சமநிலை பாதிக்கப்படாமல் தொடர்வதற்கும் நீர்வளமே ஆதாரமாக அமைகின்றது. எனினும் காலநிலை மாற்றங்களினால் அதிகரித்து வரும் வெப்பநிலையின் காரணமாக இன்று குடிநீரை பெற்றுக் கொள்ளும்
7: அவலநிலை. সীমাহীন খরচের জালে যখন প্রয়োজনের সাথে আড্ডা দেওয়া হয়ে যাচ্ছে অনেক ব্যয়বহুল, আমার এটি আইপি ফোন অ্যাপ আপনাকে নিশ্চিত করছে স্বল্প খরচে অবিরাম গল্প। মাত্র 35 পয়সা কলেটে পাচ্ছেন যে কোনো মোবাইল ও পিএসটিএন অপারেটরে। আরো থাকছে প্রতি সেকেন্ড পাস, অন্যান্য অনলাইন মেসেজিং অ্যাপস এর যা অসম্ভব। আপনার বিকাশ, রকেট, নগদ, ভিসা কার্ড, মাস্টার কার্ড দিয়ে সহজে টাকা রিচার্জ করা যাবে এবং থাকছে আজীবন মেয়াদ, অর্থাৎ অ্যাকাউন্ট রিচার্জ করাও অনেক সহজ এবং থাকছে না মেয়াদ শেষ হওয়ার চিন্তা। এছাড়াও আছে আম্বার আইটি আইপি ফোন থেকে অ্যাপ টু অ্যাপ অডিও ভিডিও কল, গ্রুপ চ্যাট এবং ফাইল শেয়ারিং একদম ফ্রি। অধিকাংশ সরকারি হেল্পলাইন নম্বরে এবং অধিকাংশ ব্যাংকের কল সেন্টার নম্বরে আম্বার আইটি আইপি ফোন দিচ্ছে ফ্রি কথা বলার সুযোগ। আপনারা শুনছেন ঢাকা এফএম 90.4, আমি তানহা আছি আপনাদের সাথে। একটা খুবই মিষ্টি গান শুনছিলাম, তো গানটি আমি আবারও আপনাদের জন্য প্লে করে দিচ্ছি। গানটি শুনে থাকুন, আমি আবার একটু পরে ব্যাক করছি, সো স্টে টিউনড।

நாங்கள் நம்பியிருக்கின்ற தேவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாங்கள் எப்பொழுதுமே தேவனை நாங்கள் உறுதியாக நாங்கள் கட்டிப்பிடிக்கின்ற பொழுது தேவன் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை பற்றி கொண்டு வாழ்வோம். அவருடைய நம்பிக்கை எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வார். இணைந்திருங்கள் கிருபை நேயர் வானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.